0: வந்தே மாதரம்.
1: வந்தே மாதரம் சுஜலாம் சுபலாம் மலய ஜ சீதலாம் சஸ்யஷா.